நான் இன்ன மேல நான் சொசி என்ன, நான் சொசி என்ன காடிதுக்கரே, இன்ன மேல நானும் அவளன்ன மகளு ஸ்வரூபதொழக காண்த்தினி, நான் மகளன பதுக்கிஸ்கொடுறி அந்த பேடிக்கொண்டாக பகீரேஸ்வர அவளன்ன கரக்கொண்டு அல்லிக் ஹோகி ஆ மகளன பதுக்கிசி ஆ மகளிகே ஜீவவன்ன கொட்ட சொசிய துக்கவன்ன தூர் மாடித, ஈ ரீதி லோக சஞ்சாரவன்ன பகீரேஸ்வர மாடுத்தா இத்தானே என்னதன்ன ஈ கட்டனே நிம் ஓனிக்கு வந்தத்தி. இவத்து இதன சொலோனர திழுக்கோரி கெட்டதர திழுக்கோரி, ஈ கட்டனா ஈ லீலா நிம் ஓனிக்கு வந்தது. தினவும் கூட இந்த லீலைகளன்ன ஹேத்தா ஹொண்டிவி. இது ஆத்தன லீலே புஸ்தக, இது சரித்திரை அத்தபுதவாத ராஜமஹாராஜரிக ஆசீர்வாத மாடிவந்தது. ஈ பூமி மேல இந்தவரு ஒப்ப யோகிகளதார அந்த ஆகோதில்லை.